0: வானொலி நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி ஆகிவிட்டது. மொரிஷியஸ் வானொலி அன்பாண்ட ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நூலம் நிறைந்த திங்கட்கிழமை இனிய மத்திய வணக்கம். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அருகில் மொரிஷியஸ் வானொலியில் நாள்தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் மத்திய நிகழ்ச்சி, உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள், உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆவணி மாதத்தின் 21ஆம் நாள் ஆகும் திங்கட்கிழமை இன்றைக்கு

எமது நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெற போவன பக்தி பொங்கும் பாடல்கள். காக்கும் கடவுள் விநாயகனின் நினை, கவலைகள் அகல அவனருள் துணை.

இதோ வருவதே இரு வாசகத்தின் பகுதி. ஒரு பகுதியை கேட்போம். இந்த பாடலை சொல்லி வந்தால் துன்பம் நீங்கி நன்மைகள் உண்டாகும்.

இன்றைய குரல் மெய்யுணர்தல், ட்ரூஃபுல்னஸ், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூ நேச்சர் ஆஃப் திங்ஸ். ஐயத்தின் நீங்கி தெளிவார்க்கு

யத்தின் வாணிய துடைத்து. பொருள்: சந்தேகம் அகற்று தீர்க்கமாக அறிந்தவர்க்கு பூமியிலும் உண்மை நெருக்க கொண்டது என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் நாளில் உங்கள் குடும்பமும் நீங்களும் எல்லாவலமும் இந்த அறிந்தவர்க்கு பூமியிலும் மாமீ நெருக்க கொண்டது. டிரான்ஸ்லேஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: தட் இஸ் ஹெவன் இஸ் நியர் தன் ஏர்த் டு தோஸ் மைண்ட் ஆஃப் பியூரிஃபைட் மைண்ட்ஸ் ஹூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் டவ். இதோ நாம் உங்களுக்காக வழங்குகிறோம்.

0: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: அன்றைக்கும் இன்றைக்கும் என்றும் திரைப்பட வரிசையில்.

அவ்வரிசையில் முதலில் வரும் பாடலை கேளுங்கள். குடைக்கல் மழை படைத்த பாடலாகும். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள பாடல். பாடலை தாமே பாடுகின்றவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அடியே கிளியே.

சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண்கள்.

கடிதத்தில் பிடித்தவர்கள் ஏதாவது வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நனம்பு ரோஜா மலரை போல மென்மையானது, அதனால் எப்போதும் மலரட்டும்.

புத்தம் குறையே நீரந்தனத்தேன் அன்றுக்கும் நியவை இன்றுக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் இதோ உங்களுக்காகவே

ஆமாங்கியரே உங்கள் மத்திய பொழுதினில் இந்த அழக அருமையான பாடல்களோடு நீங்கள் எல்லாரும் மகிழ்வடையுங்கள். ரசித்து ரசித்து மகிழ்வடையுங்கள் என்று நம்புகிறேன்.

இனி ஒரு முறை நாம் உங்கள் அனைவருக்கும் அன்புடன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கள். நாம் வாழும் வரை நன்மை யாரும் வெறுக்கக்கூடாது, வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. ஒரு தாமரை நடக்குது.

இந்த the இனிய பாடலுடன் உங்களுடைய இந்த மத்திய வேளை மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறோம். அதாவது நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி எங்கேயாவது முடிவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று இரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசையிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேர்வு நிகழ்ச்சி கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kimchi Mauritius.
2: Namaskar.
3: Shrotalandariki Hrudayapurvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: இசை அருவி வேவ் புவனேஸ்வரி புவனேஸ்வரி மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
7: அன்பான வானொலி நேயர்களே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். புதிய வாரத்தின் தொடக்கத்தில் நாள் முழுவதும் வேலைகளிலும் பொறுப்புகளிலும் பரபரப்பாக இருப்பீர்கள். இப்போது வேலை சுமைகளை மனக்கவலைகளையும் சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு அமைதியான இசையை ரசிக்கும் நேரம் இது. முதலில் பக்தி பாடலை கேட்போமாக.

இந்த இரவு உணவு தயாராகும் இனிய நேரம். சமையலறையில் அன்புடன் உணவை தயாரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நமது அன்பான மாலை வணக்கம். உணவின் மனத்தோடும் இசையின் இனிமையும் உங்கள் இல்லத்தில் பரவட்டும். அடுத்த பாடலை கேட்போமாக.

0: வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்களே, சாலையில் அவசரத்தை தவிர்த்து நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்யுங்கள். உங்கள் பயண கலைப்பை மறக்க வைக்க இதோ அடுத்த பாடலை வழங்குகின்றோம்.
1: எங்கே என் மிஸ் ஒருத்தி என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி.
2: செக் 1 2 3.

ஒரு புதிய வாரம் என்பது புதிய வேலைகள் மட்டுமல்ல புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய நம்பிக்கைகளின் தொடக்கமும் ஆகும். கடந்த தவறுகளை மறந்து உற்சாகத்துடன் முன்னேறுவோம். அடுத்த பாடல் உங்களுக்காக.

குடும்பத்தினருடன் ஒன்றாக அமர்ந்து பேசுவதற்கும் சிரிப்பதற்கும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நம் அன்பானவர்களுடன் செலவிடும் நேரமே வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற செல்வம். குழந்தைகளே, இன்றைய பாடங்களை மீண்டும் படித்து முடித்து விட்டீர்களா? நாளைக்கு தேவையான புத்தகங்களை பொருட்களையும் தயாராக வைத்துக் கொண்டு அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு.